0: ஆஷா பத்கம்மா பத்கம்மா.
1: ஏன் கண்ணா ஏன் கண்ணா?
0: பத்கம்மா பத்கம்மா
2: பத்கம்மா.